0: 2473777 மொபைல் சங்கே 6360712326 or just dial 1099
1: இந்தே பேட்டி நீடி KLE கேன்சர் ஹாஸ்பிட்டல் பெளகாவி.